மல்கையிலும் கஞ்சர் குஞ்சல் ஞாமல்கள் தவறு ஜோதுக சின்கை வந்த ஜங்கைய சிந்தா தையே ஜங்கல்லை தீஜோகோ யாத தைலி சங்தானன்.